0: கோய் இங்கே இருந்தாங்க கோயோ அந்த மாற்றி வைக்கும் கோ.
1: You hit me once, I hit you back. You gave a kick, I gave a slap. You smashed a plate over my head. Then I set fire to our bed.